0: கமிஷனர் ரைட்டர் பொன்பற்றி குற்றச்சாட்டு காப்பீடு மூத்த தலைவர்களான ஆர்ஜிக்கு பங்கு வகிப்பார்கள்.
1: ఈ రోజు అది

0: ஆசிரியர்கள் இவரும் பாரிஸ்டர் பொருளா காணிகளா மாற்றது அதுக்கு ஜாலிக்கு போட்டு மாறிக்கு மாறி உணர்ந்து ஈ சமஸ்தாயிட்டா
1: பத்து போயிட்டு அதை
0: ஒரு சமதான